சாஸ்திரியான் பவதி ஜாயமானா தம் தீர்சாகப்யா உண்ணந்தி சத்யோ மனசா தேவயந்தாம் யக்யோமவீதாம் பரமம் பவித்ரம் பிரஜாபதேயாச ஜம்புருஸ்தாத் ஆயுஷ்மகனம் பிரதிமுஞ்சசோ.

தந்தீர் சாகப்யா உண்ணந்தி சத்யோ மனசா தேவயந்தாம் ஆஹா யக்யோ பவீதாம் பரமம் பவித்ரம் பிரஜாபதேயாச ஜம்புருஸ்தாத் ஆயுஷ்மகனம் பிரதிமுஞ்ச சோப்ராம் யக்யோ பவீதாம் பலமாஸ்து தேஜாஹ பூர்வாஸ்வாகங்களவதே நமஹ.